0: வேக்கு வேக்கு வேக்கு வேக்கு வேக்கு கேத்தனும் நச்சதிவ குடிய வேக்கு கேத்தனும் நச்சதிவ குடிய
1: El egipcio que era gordito así y se llamaba el apellido Tutankamón.
2: Ya. ¿Y qué más? ¿Y qué más bajó? ¿Qué más bajó?
3: El show de la señora Hortensia.
2: Arriba, camaritos.
4: ¿Por qué las momias nunca discuten?
2: ¿Por qué?
4: Porque están bien